0: கால்பந்து உலகின் மிகவும் பிரபலமான விளையாட்டு. ஒரு பந்து 22 வீரர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள். ஆனால் இந்த விளையாட்டின் பின்னால் இருக்கும் உலகம், அரசியல், அதிகார போட்டி, இனவெறி, லஞ்சம், சூதாட்டம் மற்றும் போட்டி முடிவுகளை வாங்கும் கருப்பு சந்தை, இவை அனைத்தும் உண்மையா என்று திரையின் பின்னால் மறைந்திருக்கும் ஃபிஃபாவின் சொல்லப்படாத கதையை பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது ஆரம்பமாகின்றது. FIFA, Federation of International Football Association, 1904 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று 211 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையை விட அதிக உறுப்பினர்கள் ஃபிஃபாவில் உள்ளனர். வேர்ல்ட் கப் ஒலிம்பிக்கையும் தாண்டி உலகின் மிக பெரிய விளையாட்டு நிகழ்வாக வளர்ந்துள்ளது. ஆனால் அதிகாரம் அதிகமான இடத்தில் விவாதங்களுக்கும் அதிகமாக இருக்கும். கால்பந்து அரசியலுக்கு வெளியான விளையாட்டு என்று ஃபிஃபா கூறுகிறது. ஆனால் உண்மையில் அது அப்படியா? பல நாடுகள் வேர்ல்ட் கப் நடத்தும் உரிமையை பெற பில்லியன் டாலர்கள் செலவிடுகின்றன. ஒரு உலக கிணியத்தை நடத்துவது புகழ் மட்டுமல்ல, உலக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இடத்தை பெறும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றது. சில நேரங்களில் மனித உரிமை மீறல்கள் நடந்த நாடுகளுக்கு கூட உலக கிண்ணம் வழங்கப்பட்டதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உலகம் முழுவதும் கருப்பு வீரர்கள் மீது குரங்கு சத்தங்கள், அவமானப்படுத்தும் வாசகங்கள், சமூக ஊடகங்களில் இனவெறி தாக்குதல்கள், இவை இன்றும் தொடர்கின்றன. வினிசியஸ் ஜூனியர், புகாயோ சகா, மார்க் ரஷ்ஃபோர்ட், பல முன்னணி வீரர்கள் இதற்கு நேரடியாகவே பாதிக்கப்பட்டவர்கள். ஃபிஃபா நோ ரேசிசம் என்று பிரச்சாரம் செய்தாலும் பல ரசிகர்கள் தண்டனைகள் மிகவும் பலவீனமாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். சில அணிகளுக்கு, சில நடுவர்களுக்கு, சில அதிகாரிகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டும் பல ஆண்டுகளாக வருகின்றன. விஏஆர் முடிவுகள், பெனால்டி தீர்ப்புகள், ஆஃப்சைடு அழைப்புகள் எல்லாமே சர்ச்சையாக மாறிய போட்டிகள் ஏராளம். அது தவறா அல்லது அழுத்தமா என்றும் ரசிகர்களிடம் பதில் இல்லை. உலகையே அதிர வைத்த நாள் 2015. ஃபிஃபாவின் பல உயரதிகாரிகள் சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்டனர். குற்றச்சாட்டுகள் லஞ்சம், மோசடி, பண செலவை, பல மில்லியன் டாலர் ஊழல்கள். அதன் பிறகு ஃபிஃபா தலைவர் செப் பிளாட்டர் பதவி விலகினார். இந்த சம்பவம் ஃபிஃபாவின் நம்பகத்தன்மையை உலகம் முழுவதும் கேள்விக்குறியாக மாற்றியது. கால்பந்தில் மிகப்பெரிய பணம் ஓடும் துறை, ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் என்று கூறுவார்கள். சட்டபூர்வமாக நடைபெறும் பெட்டிங் மட்டுமல்ல, சட்ட விரோதமான பெட்டிங் சினாடிகேட்ஸ் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா எல்லா கண்டங்களிலும் செயற்படுகின்றன. சில வீரர்கள், சில நடுவர்கள், சில கிளப் நிர்வாகிகள் போட்டி முடிவுகளை மாற்றியதாக பல விசாரணைகள் நடந்துள்ளது. ஒரு தவறான பெனால்டி, ஒரு ரெட் கார்டு, ஒரு கோல் மில்லியன் டாலர்களை மாற்றிவிடும். அதனால்தான் மேட்ச் ஃபிக்ஸிங் இன்று ஃபிஃபா மட்டுமல்ல உலக கால்பந்தின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக உள்ளது. இந்த விமர்சனங்களுக்கு பிறகு ஃபிஃபா பல மாற்றங்களை அறிவித்தது. VAR, Financial Transparency, Independent Ethics Committee, Integrity Programs, Anti-Corruption நடவடிக்கைகள். ஆனால் இந்த மாற்றங்கள் போதுமா என்பது இன்னும் விவாதமாகவே உள்ளது. கால்பந்து இன்னும் உலகின் அழகான விளையாட்டுத்தான். ஆனால் அந்த அழகை பாதுகாக்க விளையாட்டை மட்டுமல்ல அதை நிர்வகிக்கும் அமைப்புகளும் நேர்மையாக இருக்க வேண்டும். ரசிகர்கள், வீரர்கள், நடுவர்கள், ஊடகங்கள் அனைவரின் பொறுப்பும் இதில் இருக்கின்றது. ஒரு உலக கிண்ணம் 90 நிமிட போட்டி மட்டுமல்ல, அது அரசியல், பொருளாதாரம், மனித உரிமைகள், நம்பிக்கை மற்றும் உலக மக்களின் உணர்வுகளை இணைக்கும் ஒரு மேடை. இது உங்களுக்கு தெரியுமாவின் சிறப்பு அத்தியாயம். ஃபிஃபாவின் மற்ற பக்கத்தையும் இன்றைய நாள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நான் ரூபன் ஜெகநாதன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும்.
2: காதலர் இல்லா மாலை பொழுது கொல்ல வரும் பகை போன்றது.
3: When my beloved is not around, every evening feels like the arrival of a sword man in the slaughter field.
1: காலைக்கு செய்த நன்றன் கொல்யவன் கொல்யான் மாலைக்கு செய்த பகை.
2: மாலைக்கு என்ன தீங்கு செய்தேன், காலைக்கு செய்த நன்மைதான் என்ன?
3: What wrong did I do to the evening that it brings me the pain of separation? What wrong did I do to the morning, for it too brings no relief?
1: காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய்.
2: காலையில் தோன்றி பகலில் வளர்ந்து மாலையில் மலர்வது காதல்.
3: Love sickness is a strange ailment. It buds in the morning, unfolds through the day, and blossoms fully in the evening.
1: மறைப்பேன் மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும்.
2: மறைத்தாலும் காமம் தும்மல் போல் வெளிப்படும்.
3: Can I conceal my passion? Impossible. It exposes itself like a sneeze, bursting unawares.
1: கூடிய காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கொடு ஏறும் என் நெஞ்சு.
2: பிரிந்தவர் வருகையை நினைந்து நெஞ்சம் ஏங்கி நோக்கும்.
3: My heart expands in great rapture. My distant beloved is returning with renewed affection.
1: காண்கமன் கொண்கனை கண்ணாரக் கண்டபின் நீங்கும் என் மென்தோல் பசப்பு.
2: காதலரை காண பசலை நீங்கும்.
3: The paleness that has colored my gentle skin will move away the moment I see my beloved and gaze at him intently.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: ஸ்பீச்சஸ்.
1: வாடி தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களாம், லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களாம். இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனை போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னண்டியா
2: தண்ணியை போட்டுட்டு வந்து தகராறு பண்றியா?
3: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
2: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

முரசுகள் முழங்குக, யாழிசை மீட்டுக, நெடுங்குழல்கள் ஊதுக ஊதுக.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் குஞ்சும் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேமிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம் பக்கம்

பக்கும் பாடப்புறா பக்கும் நிற்கும் பாடப்புறா பருவ கால கதைகள்

அந்த வனத்துல ஐயா மானே தேடி வந்தார.

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரிலாம் இருக்கு. இருக்கட்டும். ஏய்
1: பத்தியா, ஏய் அம்லா,
0: டா ஏப்பா, நான் வாங்க.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: பார்த்து கட்டுறான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு குணம்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரண்டும் ஒன்றாய் கலந்து விடும் அழகிய மிதிலை நகரிலே. யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பகலிருந்தாமன் வரவை எண்ணி

0: சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: என்ன கோபால, எங்க இந்த பக்கம்?
1: என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன இந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு, இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீ தானா? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஊரை கூட்டேன்.
2: ஏய் கோபாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டிருக்கான். நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம்.
1: தலைவர, அது வந்துங்க.
0: டேய் குறா குறா, அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி
2: தலைவரை, இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கேன். இந்த பஞ்சாயத்தை எப்படி திருட கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டித்தங்க வேணும்.
0: ஆஹா, சூனா போனா, ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா.
1: பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டா.
0: யாரா இருந்தா தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத, பயப்படாதா?
1: ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றா.
0: சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு, சொல்றா.
1: இதுக்கு போய் ஏண்டா பயப்படுற, சொல்றா.
0: அட, என்ன பிரச்சு விவரமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா? இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால, அப்படித்தானே?
2: என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்ட, பயப்படாம சொல்லுடா.
3: தலைவர, நான் என்ன நினைக்கிறேன்னா?
0: நீ என்ன நினைக்கிறது? அத நினைக்கிற நம்ம பொண்டாடிப்பிள்ள பத்தி என்னமா நினைக்கிறேன்னு?
2: அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா?
0: சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு அனுப்பிக்கிறது யாரு? பாவம் இல்ல,
2: ஏண்டா பயப்படுற?
1: அட, என்ன தலைவர, கோபாலு என்ன மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே? ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்பனோட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும், வெள்ளச்சாமி அவனை விரட்டி விட்டு விட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு மேல வந்து போமா இல்லையா?
0: காப்பாத்தவனா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 புள்ள, இளைய பொண்டாட்டிக்கு 4 புள்ள.
2: யாராவது சுனா பண்ண வந்ததுல என்ன? நானும் பாத்துட்டு இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போய் நீ சொல்ற.
1: ஐயா அது வந்துங்க.
0: ஐயா டேய், ஐயா ஒரு விஷயம், ஆடு போன ஆடு வந்துருச்சா இல்ல அப்படியே போயிட்டு கேட்டுக்கிட்டு ஆடு திருட வந்து யாரும் கேளுங்க.
2: ஆடு என்னடாச்சு?
1: ஆடு வந்துருச்சுங்க. ஆனா ஆடு திருட வந்து ஆளை சொல்லணுமா இல்லீங்களா?
2: அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி
1: திருடு போல. யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன்,
0: என்ன
2: விட்டுடுங்க.
0: பஞ்சாயத்து கூட்டத்தை போடுறது சோத்த போய் சாப்பிடுங்க, வேலை வச்சு போன ஆறு வீடு போச்சுன்னா யாரையும் சொல்லி கேவலப்படாரா? ஏன் சொல்லு, போன கூடிடுறது.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@ gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ்ட் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த், எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ், கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: If you are in search of true love, if you are in search of true love, good luck, good luck.
1: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய்க்காதல் என்றால் good luck.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ்ட் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த். எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே September 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavedi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
1: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
2: Talking without knowledge is like playing chess without a board.
0: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
1: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
2: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
0: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
1: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
2: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted play doll.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள்லாம் என்ன தனி மரமா தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா இந்த கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி காலம் தவிக்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டா தான் சட்டம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரே கையால் அந்த சட்டத்தை உண்டாக்கி தருக்கிறா.

0: வாங்க மச்சான்.
1: உங்களை தான் வாங்க மச்சான்.
2: பா பா பா பா.

0: புதுசா?
1: இல்ல பழசு.
0: நீ எதை சொல்ற?
1: நீ எதை கேக்குற?
0: நான் உன்ன கேட்டேன்.
1: நான் டிரெஸ் நினைச்சேன்.
0: டிரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசுதானே?

0: ஆமா.
1: அதிகாரி வர்றப்ப சலி பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
0: எங்க எங்க?
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,
1: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
3: சார்?
1: லெப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
3: நான் சார் சலிட் அண்ட் ரைட்
0: ஹேண்ட். சாரி சார்.
1: என்ன கத்தியில விளையாட்டு?
0: ஐயோ ரத்தம்.
1: என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பா. அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கு. எறும்புக்கு வா.
0: ஒரு டவுட்.
1: என்ன?
0: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
1: ஃபாலோ மீ. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு, உன்னைய
3: வச்சுக்கிறேன். ஏண்டா
0: சும்மா? இப்ப போலாம்.
1: மடங்கிவை உள்ள சேட்ட ஒரு அதிகாரி ஆச்ச பாவம். ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவோம் இல்லாம கத்தி எடுத்து கபட்டுக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம்.
0: சரி, என்ன
1: பண்ணலாம்? வா இங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு.
2: என்ன சொல்றத?
1: எதையாச்சும் சொல்லியா?
2: சார் ஒரு கேன.
1: என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க?
0: என்ன இடையா? என்னமோ கே கூன்றா. என்னங்க?
1: நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அட்டன்ஷன்.
0: சரி,
1: என்ன பத்தி நானே சொல்ற கேட்டுக்க.
4: என் பேரு ஏட்டு ஏகாம்பரம்.
0: தெரியும்.
4: எனக்கு 800 பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம்.

அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் புளோரிடாவிலிருந்து மேகலா ராமமூர்த்தி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு எதிரான அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது இந்த மகளிர் தினம். தொடக்கத்தில் பெண்ணை மையமாக கொண்ட தாய்வழி சமூகமாகவே இந்த உலகம் இயங்கியது. காலமாற்றத்தில் பெண் இல்லத்துக்கு மட்டுமே அரசியாக்கப்பட்டாள். பெயரளவில் அவளுடைய கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்துமே அவளிடமிருந்து பறிபோயின. பிள்ளைகளை ஈன்று புறந்தெறுதலும் அடுக்களை பணிகளுமே அவளுக்கு உரியவையாயின. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் காலம் மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இரு பாலருக்குமான கல்வி கூடங்களின் பயனாய் பெண் பள்ளி சென்று கல்வி கற்றாள், பொருளாதார தற்சார்பு பெற்றாள். முற்போக்கு சிந்தனையாளர்களின் முழக்கங்களாலும் முயற்சிகளாலும் தான் இழந்த சமூக உரிமைகளையும் அவள் அடைந்தாள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விஞ்சிய வகையில் பெண்கள் பல் துறையிலும் சாதனை புரிந்து வருவதை காண முடிகின்றது. ஒரு பெண்ணாக அது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தருகின்றது. பெண்களுக்கான இந்நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பெண்ணே, உனக்கான லட்சிய பாதையை நீயே வகுத்துக்கொள். அதில் நீ நடை போட பிறரால் வரும் தடைகளை தகர்த்து துணிச்சலாய் முன்னேறு. வெற்றி நிச்சயம்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: ஐயா,
2: யாரு? கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலித்தனமா இருந்து ஒரு கடங்கப்பிய குடுக்காம நாலு காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ண குடுப்பாங்க.
3: நம்மளும் நாலு காசு சேர்த்தோம்னா இவர் பொண்ணையே நம்ம கட்டிக்கலாம்.
1: ஐயா நான் வர்றையா?
2: போயிட்டு வாங்க. தம்பி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்.
1: என்னங்க ஐயா?
2: என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 ரெண்டு வடையும் ஒரு காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க.
1: இதுக்கேங்க பையன், கரெக்டா 10:30 நான் நிப்பல. நான் வர்றையா? வர்றேங்க, வர்றையா.
2: அந்த புள்ள முகத்தை பாத்தியாமா? கொஞ்சமாவது களவாணித்தனம் இருக்க பாத்தியாமா? அடடா, ரொம்ப நல்ல புள்ள.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண் நின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதைச் சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராத உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன். பாட வந்திருப்பவர் கணியன்.
1: நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமே சக்கி என்று சரண வைதினேன். நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமா உன்னை

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க அடுத்த பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு பூவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில் மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

வெள்ளியூர் சிலரளியூர் தமை வதையே புரிக்குவத ஏ மகராசர்கள் உள்ள காளித நில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: Onale. அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th at 10:30 AM EST 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavedi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: கூட்டம் கூடிக்கிட்டே போகுது, அதனால இந்த குருவி கூடுதல கிருதா மீச எல்லாத்தையும் குறைச்சி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்க.
3: இந்த கெட்டப்பதான் அழகா இருக்குன்னு ஊரே பேசிக்கிட்டு இருக்கிறான்.
2: அழகா இருக்கீங்க, ஆனா உயிர் வாழ வேணாமா?
3: வாழணும்ப்பா.
2: உசுறு வேணும்னா இந்த பிசுத எடுங்க. கெட்டப் மாத்த நேரத்துல பேப்பரையும் ஆட்டைய போட்டு வந்துட்டீங்களா?
3: பேப்பரை மட்டுமா ஆட்டைய போட்டுருக்கு, பேண்ட் சட்டையும் ஆட்டைய போட்டாச்சு.
2: அண்ணே ஆளு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்க.
3: ஜம்முன்னு இருந்தாதான் சந்தேகம் வராது. நீ ஏன் அப்படி குறுகுறுன்னு பாக்குற?
2: சாப்பாடு
3: என்ன வழி? சேத்த நேரம் பாடுப்பான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேட்டி கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் கொண்டிருக்கிறது ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான். இது வந்து மஷ்ரூம் ஸ்டீக். இது வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு நல்லா பிடிச்ச ஒரு டிஷ். நான் வந்து பிள்ளைகள் எங்களோட இருக்கைக்கில் வந்து நான் வந்து நிறைய இந்த டிஷ் நிறைய தரம் செய்வேன். ஒரு கிழமையில் ஒருக்காவோ ஏதோ செய்வேன். அப்படி ஏன்னா அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். இப்போ அவங்க வேலை மேலே நிமித்தமாக வெளியில் இருக்கிறதால அவங்க வந்து தாங்க இப்போ சமைச்சு சாப்பிட்றது அதுகளுக்காக இப்படியான டிஷ்களை அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஞாபகம் என்னட்டே இருக்கைக்கில் வடிவாக சாப்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தாங்க செய்து சாப்பிட வேண்டிய நிலையால் அவங்க இந்த டிஷ்களை கேட்பாங்க. என்னட்ட தங்களுக்கு ஞாபகம் மாற டிஷ்கள் எல்லாம் கேட்பாங்க. அப்படியான அவங்களோட ஃபேவரான டிஷ் தான் இது. அதுக்கு தேவையான பொருட்களையும் செயல்முறையையும் பார்ப்போம். இது வந்து ரெண்டு முறையில் செய்யலாம். ஒன்று ஃப்ரை பண்ணி செய்யலாம், இன்னும் ஒன்று கிரில் பண்ணி செய்யலாம். அல்லது பேனில் போட்டு எடுக்கலாம். இது வந்து இந்த எண்ணெய் வேண்டாமன்னு சொல்கிறாக்கள் வந்து அதை கிரில்ல பண்ணி எடுக்கிறது நல்லா இருக்கும். அவங்களுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா ஜூஸியாக டேஸ்டாக மஷ்ரூம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு சிட்டாக்கி மஷ்ரூம் 4, உப்பு சுவைக்கேற்ப, மிளகுத்தூள் 1/4 தேக்கரண்டிலிருந்து 1/2 தேக்கரண்டி, காஷ்மீரி மிளகாத்தூள் அல்லது தனி மிளகாத்தூள். உங்களுக்கு உரைப்பு வேணுமென்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் கூட உரைப்பு வேணுமெண்டா, காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லாமல் தனி மிளகாத்தூள் எடுங்க. அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது உங்களோட உரைப்புக்கு தக்கிற மாதிரி. ஆலிவ் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன், மா 1 கப், 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தேவைப்படும். 2 முட்டை, பிரெட் க்ரம் 1 to 1.5 கப்ஸ், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ இந்த மஷ்ரூமை, சீட்டாக்கி மஷ்ரூமை நீங்கள் வந்து கழுவக்கூடாது. கழுவாமல் நீங்கள் ஒரு டேம்ப் குளோத்தால் அது துடைக்க வேணும். எப்பவுமே மஷ்ரூமை கழுவாதீங்க, துடைச்சி தான் எடுங்க வடிவாக. அதை நீங்கள் அந்த சிட்டாக்கி மஷ்ரூமை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் அந்த ஒரு கருப்பாக மெல்லிய மெல்லிய ஒரு லேயர் மாதிரி உண்டு, இப்படி வளைச்சு இருக்கும், அந்த குடை கம்பியல் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் இப்போ எந்த பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது, அதை பார்த்தா அம்மா அதை ப்ளீஸ் அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அது ஒரு மெல்லிய கரண்டியால் அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்கன்னா அது வடிவாக வந்துடும். அதை மெல்லுவா வலிச்சு அப்படியே தட்டி கொண்டு வர அது வடிவாக நோகாமல் அந்த மஷ்ரூமை கிள்ளி கிள்ளி எடுக்காமல் நீங்கள் வடிவாக கை இந்த இதாலுமே நீட்டாக எடுக்கலாம். அது அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் உப்பு மிளகுத்தூள் இந்த காஷ்மீரி மிளகா பவுடர் எல்லாத்தையும் உண்டா பவுடர் எல்லாத்தையும் உண்டா கலந்துட்டு அதை தூவுங்க. தூவி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஆலிவ் ஆயிலையும் போட்டு அதை பிரட்டுங்கோ. முன்னாடிவா பிரட்டி நீங்கள் ஒரு இடத்துல வையுங்கோ. நான் சொல்ல மறந்துட்டேன், இதை ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மஷ்ரூமை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுங்கோ. சிலருக்கு வந்து முழுசாக பொரிக்கிறது பிடிக்கும், சிலருக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணுறது பிடிக்கும். எனக்கு ஸ்லைஸ் பண்ணுறது தான் பிடிக்கும், என்னென்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சரியோ? இப்போ நீங்கள் கிரில் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் முழுசாகவே அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சிலருக்கு அந்த உடைச்சிருவோம்ன்ற பயம் உள்ள ஆக்கள் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் சொட்டை பண்ண போகிறேன்னு, இந்த சொட்டை பண்ணுறதுல பிரெட் க்ரம்பில் பிரட்ட போகிற நேரம் நீங்கள் அதை ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ எல்லாம் வெட்டினதை மேரினேட் பண்ணி அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அதில் வச்சுட்டு அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் மாவை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. முட்டையை 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. பிரெட் க்ரம் ஒரு பவுல்லையும் எடுத்து வச்சுருங்கோ. எண்ணெயை பேனில் பொரிக்கிற பேனில் விட்டு சூடாக்கி இந்த சூடாக வச்சுக்கொள்ளுங்க. சூடாக்குறதுக்கு அடுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் மேரினேட் பண்ணின மஷ்ரூம்களை ஒவ்வொன்றா தனித்தனி எடுத்து நல்லா மாவில் பிரட்டுங்க. முதல் மாவில் பிரட்டிட்டு எக்ஸஸ் மாவை நீங்கள் தட்டி விட்டுருங்க. தட்டிட்டு அதை முட்டையில் துவச்சிட்டு பிரெட் க்ரம்ப்ரை பிரட்டி பிளேட்டில் வைங்க. அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிற நேரம் நீங்கள் எண்ணெய் சூடாகிரும். அந்த நேரம் நீங்கள் மீடியம் ஹீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றக்கூடாது, அதே இதுலேயே இருக்கணும். அப்போ தான் எல்லாம் ஈவன் கலரில் வரும். இப்போ நீங்கள் அதை கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் பொரியுங்க. டக்குனு ஹை ஹீட்டில் போட்டுடுறாங்க, அது உடனே கோல்டன் ஆகிரும். அப்போ எடுத்தால் உள்ளுக்குள்ளே வந்து மஷ்ரூம் வந்து அது போதுமான அளவில் குக் ஆகியிருக்காது. அப்போ நீங்கள் இப்படி செய்யக்கலாம், அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லா டேஸ்ட்டாக நல்லா வரும். நீங்கள் வந்து முட்டை பாவிக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கொஞ்சம் மாவை கரைச்சிட்டு அந்த மாவுக்குள்ளே இதை டிப் பண்ணி தோசை மா மாதிரி எடுத்துட்டு அதை டிப் பண்ணி பிரெட் க்ரம்பில் பிரட்டிட்டு நீங்கள் பொரிக்கலாம். இதை எல்லாத்தையும் அப்படியே பொரித்து எடுத்துட்டு நீங்கள் விரும்பின டொமேட்டோ சோஸோ ஸ்வீட் அண்ட் சவர் சோஸோ அல்லது மயனஸும் கேச்சப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணின சோஸோ எதோடையாவது நீங்கள் இதை நீங்கள் சாப்பிடலாம். ஈவன் மெரினாரா சோஸோட இன்னும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்டீங்கன்னு சொன்னால். இதை இந்த பாஸ்டா டிஷ்ஷோடையும் நீங்கள் இதை சாப்பிடலாம், சேர்த்து சாப்பிடலாம். ஓ ஒரு ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாக ஒரு இருக்கும் இது. இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் வடிவாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் இந்த பட்டன் மஷ்ரூம் போட்டபெல்லா மஷ்ரூம் அதுக்கு கூட இதை அப்படியே செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அந்த சிட்டாக்கி மஷ்ரூம் தான் அந்த ஸ்டேக்கோட ஃப்ளேவரை கொடுக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்கள் எங்களோட வானிலைக்கு தாங்கோ அதோட உங்களோட உறவுகளுக்குலேயும் இதை ஷேர் பண்ணி பாருங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் மஷ்ரூம் ஸ்டேக் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த். எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavadi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum

0: கேர், எசென்சியல் பிராக்டிசஸ் ஃபார் த மதர் அண்ட் பேபி, அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டியூரிங் திஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். டோன்ட் மிஸ் திஸ் யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன், கனெக்ட் அண்ட் கெயின் வேலுபிள் இன்சைட்ஸ் இன் டு ஹாலிஸ்டிக் போஸ்ட்மார்ட்டம் கேர். வி சின்சியர்லி தேங்க் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ, அவர் வேல்யூட் மீடியா பார்ட்னர், ஃபார் தர் கண்டினியூடு சப்போர்ட் இன் பிரிங்கிங் திஸ் இம்பார்ட்டன்ட் சீரீஸ் டு அவர் கம்யூனிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: தமிழகத்தில் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கை ப்ரமோட் செய்ய வருகிறது ஒன்றாக ஒரிஜினல். அதன் அடிப்படையில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் கூவை.
2: என்ன மச்சான், பேச முடியாது. காலைக்கு போடுற சாக்ஸ் தலைக்கு போட்டு சுத்திட்டு இருக்கான்.

0: Rani, so cute.
1: You were so good. எவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறது தெரியுமா? இரு இரு, வெயிட், காம் டவுன். யூ ஆர் ஆசம், டோன்ட் வரி, இட்ஸ் ஆல் ஓகே.

0: இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளச்சிருக்கு, இவன் நாலா பக்கம் உள்ள சுத்தி சுத்தி வர்றா.
1: சரி வராது இந்த பா, எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ.
0: இந்த டகெல்லாம் இங்க வேணாம். Do what I say. Go.
2: ஏய் போற,
0: ஏய் நான் தான் எடுத்து விட்டேன், என்ன நடக்குது இங்க?
3: என் வாயில இருந்த பபுள் கம் வாயாலே எடுத்து விட்டாயிட்டயா?
0: வாயால் எடுத்தியா? இந்த மாதிரி ஏதாச்சும் திங்கன்னு ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடைய வாங்கிட்டு, பசிச்சா பண்ண வாங்கிட்டு, ஆம்பளை பைய வாய்க்குள்ள இருக்க எச்சிய புடிங்க திங்கிறிய. நீ எல்லாம் ஒரு சர்க்கிள் இன்ச்சுட்டு பொண்ணா
4: போடா.
3: லைட்டா

0: பாட்டாவே படிச்சிட்டேன். பாரதியார் பாட்டா?
1: பாரதி பாட்டா?
0: ஓ,

இனிமையான பாடல்கள் இடைவிடாமல் கேட்டு மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: குடி இந்த கட்டிக்க. நீ உனக்காக டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்க.
1: வேண்டாம்
0: குடி,
1: யாராவது பாத்துட்டு போறாங்க. ஐயோ
0: குடிக்கலையா? குடிச்சிருக்கல கட்டிக்க.

0: கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்ல.
1: நான் இருக்கேன்டா.
2: அட சொன்ன சொல்லு.

எதுக்கு இப்ப ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமா தான் நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துனே

0: கலை, கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நான் மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
2: ஏய், உங்க தான பேசுறேன். உனக்கு என்னதான்
1: வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா?
2: அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இஸ் பிளீஸ்ட் டு பிரசன்ட் த ஃபோர்த் வெபினார் இன் அவர் சிக்ஸ் பார்ட் சீரீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த். எ ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் பெர்ஸ்பெக்டிவ் கமிங் அப் நெக்ஸ்ட் சண்டே செப்டம்பர் 27th அட் 10:30 AM EST, 8 PM இந்தியன் டைம். In this webinar, Dr. Satyavedi, Siddha Physician, will take us through postpartum care, a holistic approach, essentials of postnatal care for the mother and baby. She will share insights from the traditional Siddha medicine approach with a special focus on postpartum care, essential practices for the mother and baby, and the importance of healthy lifestyle changes during this important stage of life. Don't miss this unique opportunity to learn, connect and gain valuable insights into holistic postpartum care. We sincerely thank American Tamil Radio, our valued media partner, for their continued support in bringing this important series to our community. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

மணியே மணிக்குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே.